திபேலமைச்சன் கிகதயோலின் பீடிமா பசேரா கேக்கே குரகர்தியோ காயி